0: ஆ நல்லா இருக்கா? தாண்டா மாய்
1: ஐசே பாரு கொல்
0: ஏக்கு சரியா நாங்க யோக மாயில ஐயோ
1: காக்கு சரியா சி யோக கொல் மிகாரே ஞமலி
0: ஏ
1: சூப்பர் நாளே நைரோபி
0: ஏ
1: மேரு கொல்
0: ஏ
1: ஐயா டே ஜங்கள் டங்கனா
0: அங்க சரி அங்க சரி ஜுமியே
1: ஓஹோ
0: அல்ல அல்ல சரி அல்ல இது வாகு
1: நெய்யாரா
0: அந்த மாதிரி ஒரு கிட் டேல இல்லையாரா
1: ஓஹோ
0: நீங்க சொல்றாங்க ஹாஸ்பிட்டல் வந்தாவா சீரியா போகுது
1: எங்க
0: Paulo
1: Seria.
0: Oye,
1: ya pagué. Ayole, ashole njoga mayani.
0: Ayale.
1: Kabisa nje yamba wori nyara itisho indi nasiro yake na kaini ningingire shine mayani. Femni rumogna ka tarosim. Nuna ka no rusim ni rumogna ga siru yitenya ka yenda makingira na kaidi ya mariko ni jaga wori yanija. Ninki gura njo ene soko pesa. Namukolong dura rahani ngi jiri osan kolong soko nai le mile 46 ga mayana mile 46 na mile 9. Kage wore na age yanija kingira na ka gu mdogo mdogo hivo bagi nyene luru na gilo soko ni ala le ngoro ngoro shingo ngire ngoro ngoro na iru mjilingi ni asho bagi mege ndubembene. Nene kikura nengi ni mnaka irodoba ina bene na jene soko pesa ngura na piru mwagi naka noro edeshara ni rumogiro ini ya bene ni mbando ini nye nishugu nyadage nyumpani naka kitu ngura ni na kikura na jene soko pesa star 6 katunu ni hash ni rumogi naki aigura na ina kikura na shusta 666 ni rumogi naka yungura ike on naka yungko shelter majumari ngura na kikura na ingura ntankanjit sapo kwa leng ingura naki ni mingura ntoro bija ni negiru wajuki ajuki shomo ya unyantoki naji arake mingura ntoro bija ni na mbagi ntengila duwa june sukule no inaji akiba ni nyingura ni na kikura
2: Mayan FM ekenyor pokingai etumito yok enaibora jiji
3: AG
2: oloroito
3: oloropila
2: olenkumei
3: olderkesi
2: olopito
4: Mayan FM
2: etumito yok ololo chikoshi
3: ekibore ologirikiraya
2: wafo
3: wamba
2: tinebo otale
4: Mayan FM
5: ewangwan ono